0: சுவாமி கரது மாத்துக்கு பேட்டு கண்ணையா ஓடோடு வந்து குருவே
1: அவதவது
0: மாதீஸ்வர சுவாமி மாத்துக்கு நான் வல்லான்னு பாருது
1: அவதவது
0: மாதேஸ்வரனை பூஜை மாடுவேக்கெல்லாம் தீலி
1: அவது
0: மாதப்பனகே பிரிவாதம் தா தும்பி ஒன்னா தகுது கொண்டு வந்து
1: அவது
0: சுவாமி ஒரு ஆள் லிங்கத மண்டை மேலே மடிக்கு மாதீஸ்வரா கரபண்ண ஜோடி செய்ய சிறுவண்ண பாகிசி வேட்டு கண்ணையா சுவாமி கையின் முகதரந்தி
1: அவதவது
0: நோட வேட்டு கண்ணையா ಇವತ್ತು ನಾನು ಭಕ್ತರ ಮನೆಗೆ ಬಿನ್ನಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾಗಿದೆ ಕೊರಣ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ
1: ಹೌದು
0: ನಡ್ಕೊಂಡು ಹೋಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ನನ್ನ ಕಂದ.